0: ஏன் மாட்டுக்கு பாக்கியது இஸ்லாம் டு ஷாத் காலோனி கம்பர் சே சனவுலா ஏஜாஸ் ஹுசேன் கோபாங் இனாயத்துல்லா கோபாங் குல் ஹசன் கோபாங் கிஃபாயத்துல்லா கோபாங் ஹுசேன் அலி கோபாங் ரஹமான் அலி கோபாங் சலே ஜி சபக்கு வெல்கம் கேத்தே உனக்கு அலாவா ஆசிசகட் மாஜூத் ஆஹே தர்தே தில் கேத்தே மே தோ ஜல்தி சோத்தி ஹோம் ஓர் ஜல்தி உட் ஜாத்தி ஹோம் பஹுத் அச்சா கர்த்தி ஹோம் ஜல்தி சுமண வாரா ஜல்தி உத்தண வாரா மானு டாடா பல்லா ஹுந்தா தோ அஜு உனக்கு அலாவா न चाचा तव्हां खे न हुयसि तव्हां खे न हुयसि इहो कोई ॿियो हुयो ॿियो हुयो वासा भई हिते अदी सिदरा देर में देर असां बि प्रोग्राम में पहुची वियासीं थैंक यू सो मच प्यारा सुहिणा
1: भाउ
0: हा फहीम बिल्कुलु ॻाल्हि खे घुमाए फिराए कंदा आहियूं अॻिलो माण्हू समुझे न